0: ஆனா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: The lunch break with Bosch and Sukin.